0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்போது வி பரத்குமார் அவர்கள் பாடியுள்ள முத்துசுவாமி தீட்சிதர் கிருதிகளை கேட்கலாம். முதலில் லம்போதராய என தொடங்கும் வராளி ராகத்தில் அமைந்த கிருதி கண்டச்சாபு தாளம்.
2: On Ragam 24/7 DTH, you can now listen to a vocal recital by V. Bharat Kumar. He will present Muthuswami Dikshitar Kritis. He begins with Lambodaraya in Rag Varali set to Kantachaputal.

0: அடுத்து தர்ம சம்வர்தினி மத்யமாவதி ராகத்தில் அமைந்த கிருதி ரூபகதாளம்.
1: You can now listen to தர்ம சம்வர்தினி in ராக் மத்யமாவதி செட்டு ரூபகம் தாள்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து புதமாஸ்ரயாமி நாட்டகுருஜராக மிஸ்டர் ஜம்பதாளம்.
1: He will now present Budhamashrayami in Rag Natakurinji set to Misra Jambai Tal.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வி பரத்குமார் அவர்கள் பாடியுள்ள முத்துசுவாமி தீட்சிதர் கிருதிகள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரமார் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பரதேவதா தன்யாசி ராகத்தில் கிருதி ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by V. Bharat Kumar. He is accompanied on the violin by M. A. Sundareshwaran and on the mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. He continues his vocal recital with Paradevata in Rag Danyasi set to Adi Tal.

0: நிறைவாக பாலகுச்சாம்பிக்கே சுருட்டி ராகத்தில் அமைந்த ஹிருதய ரூபகத்தாளம்.
1: வி பரத்குமார் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் வோக்கல் ரிசைட்டல் வித் பாலகுச்சாம்பிகே இன் ராக் சுருட்டி செட்டு ரூபகம் தாள்.

0: ராகம் டிடிஹெச்சில் இதுவரை வி பரத்குமார் அவர்கள் பாடியுள்ள முத்துசுவாமி தீட்சித கிருதிகளை கேட்டோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by V. Bharat Kumar. He was accompanied on the violin by M. A. Sundareshwaran, on the Mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. This program was contributed by the studios of All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் மோகனகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். கண்ட ஜூடுமி வாசஸ்பதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
2: We now bring you a vocal recital by Sangeeta Sivakumar. She begins her concert with Kanda Joodumi in Raag Vachaspati set to Aditaal, a composition by Thyagaraja.

0: சாவேரி ராகத்தில் பெரியசாமி தூரன் பாடல் முருகா முருகா மிஸ்ரசாப்பு தாளம்.
1: சங்கீதா சிவகுமார் நவ் பிரசன்ஸ் முருகா முருகா என் ராக் சாவேரி செட்டு மிஸ்ரசாப்பு தாள் அ காம்போசிஷன் பை பெரியசாமி தூரன்.

0: சங்கீதா சிவகுமார் அவர்கள் இனி சுவாதி திருநாள் கீர்த்தனையை வழங்கியிருக்கிறார். காங்கேய வசன ஹமீர் கல்யாணி ராகம் ஆதி தாளம்.
1: யூ கேன் நவ் லிசன் டு காங்கேய வசன இன் ராக் ஹமீர் கல்யாணி செட் டு ஆதித்தாள், அ காம்போசிஷன் பை சுவாதி திருநாள்.

0: ராகம் டிடிஹெச்சில் சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் மோகனகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ராமா நீ சமானம் எவரு கரகர பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ரூபகதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Sangeeta Sivakumar. She is accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by R. Mohanakrishnan. She continues her concert with Rama Nisamana Mevaru in Rag Karahara Priya, set to Rupakam Tal, a composition by Thyagaraja.

0: நிறைவாக என்னக மனசுகு தியாகராஜர் கீர்த்தனை நீலாம்பரி ராகம் ஆதிதாளம்.
1: சங்கீதா சிவகுமார் கன்க்ளூட்ஸ் ஹர் வோக்கல் ரிசைட்டல் வித் என்னக மனசுகு இன் ராக் நீலாம்பரி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு, உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் மோகனகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசையை கேட்டு ரசிக்கலாம்.
1: You were listening to a vocal recital by Sangeeta Sivakumar. She was accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by R. Mohanakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, anytime, India.

0: This is Ragam 24/7 DTH, Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி திருவையாறு பி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாடல் கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் என் சி மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவையாறு ஸ்ரீமதி பி வி ஜெயஸ்ரீ. She is accompanied by Shri N.C. Madhav on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. Nigashil Mudalil, Nambum Anbar Karulum, Lalgudi Ji Jayaramani Yatriyadu, Varamu Raga Varnam. The concert begins with a Varnam in Rag Varamu, Nambum Anbar Karulum, composed by Lalgudi Ji Jayaraman.

இனி சரவண பவ என் ரவிக்கிரண் இயற்றியது. பிலஹரி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம். லிசன் நவ் டு சரவண பவ, கம்போஸ்ட் பை ஸ்ரீ என் ரவிக்கிரண் இன் ராக் பிலஹரி, செட் டு மிஸ்ர சாப்பு தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவையாறு பி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் என் சி மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவையாறு ஸ்ரீமதி பி வி ஜெயஸ்ரீ. ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ என் சி மாதவ் ஆன் த வயலின், திருச்சி ஸ்ரீ எஸ் ரங்கராஜன் ஆன் த மிருதங்கம், அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த டம். இனி வதனே வாரு தியாகராஜர் கீர்த்தனை, ஷண்முகப்ரியா ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு வதனே வாரு, கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா, இன் ராக் ஷண்முகப்ரியா, செட் டு ஆதிதாள்.

நிகழ்ச்சியில் நிறைவாக நான் யாக்கே படவனு புரந்தரதாசர் தேவர் நாமா பெஹாக் ராகம் கண்டச்சாப்புளம். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் நான் யாக்கே படவனு கம்போஸ்ட் பை புரந்தரதாசர் இன் ராக் பெஹாக் செட் டு கண்டச்சாப்புதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திருவையாறு பி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் என் சி மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம்.

கடலூர் மோகன்ராம் அவர்கள் கட்டம் நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிசனிங் டு அ வோக்கல் ரிசால் பை திருவையாறு ஸ்ரீமதி பி வி ஜெயஸ்ரீ. ஷி வாஸ் அக்கம்பனிட் பை ஸ்ரீ என் சி மாதவ் ஆன் த வயலின், திருச்சி ஸ்ரீ எஸ் ரங்கராஜன் ஆன் த மிருதங்கம், அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.